0: மெல்பர்ன் விசன ஸ்ரீலாங்கிய பிரஜாவு திசா ரசபர சார சங்கிரஹாய சமக முசுவன குவான் விதுலி பிரவேசிய ஃப்ரீ ட்ரிபிள் இசட் ஒபவ மெசே ஆமந்திரணே கராய் சக்கலவித கலா நிமேவும் சா ரட்டவட்ட பசுகொட்ட லோவட்ட தத்துவித்திது சமகின் சேம இருதாவகம உதேசன அட்டே கணிசமட்ட இரிதா சங்கிரஹாயின் ஒபவ முனகசென்னட்ட அப்பட்ட அவசரம்
1: ආචාර්ය සුනිල් ආරියරත්නයන්ගේ ගේ පද රචනය ආචාර්ය රොහණ වීරසිංහයන් විසින් සංගීතවත් කොට තිබෙනවා. ගායනය ආචාර්ය නන්දා මාලනී.